ஸ்ரீயாதிசாந்த நமாத்துல பருணாமே சுமாத்துல பருணாசே கஞ்சலோ நாமே சுமாத்துல நவாசை நிர்காமங் பபூதே சுமாத்துல சுரூபே கோகர்மங் பருணாசி சுதர்மங் பபூதே சதா சச்சிதானந்த சுதரங் பருணாசி கிரிமனுக்கு நந்தா சுமாத்துல நவாசை அஜாபூதே கிஜா குரிமே ஹரியங்கரியங்கிரிமரிமே ஜத ஜகர் பாரதி ஜத ஜகர் பபூதே ஸ்ரீ அம்போ சுபங் சர்வதா சச்சுபூதே